0: Aras, pakka banasi.
1: Hello.
2: 91.2 FM. Hello, Banaras.
3: Hello, Banaras.
0: அல்லாள் பக்காள் குரு.